இந்தடியே மனசுனிய ஹர் லிவலாயிராம் கிரீவு சுன்னா ஹர் பிரபுபாயா கலமிலையா சஹஜ சுபாயிராம் ஜன நானக் மன ஆனந்த பயா ஹை மீரி ஜிந்தடியே அனஹத் சப்த வஜாயிராம் சகி சஹேலி மேரியா மேரி ஜிந்தடியே கோயி ஹர் பிரப ஆ